தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தரி ததல தஜ்ஜனு ததல தத்துமி ததுமி தச்சனு தக்கிட்ட தரித்த

0: காரே காரே
1: கரபடது
0: காரே காரே
1: சூர பதில
0: காரே காரே
1: அம்மக்கு
0: காரே காரே
1: ஏன் சூரக்கி தரது என்ன ஆயா இது